0: இந்த லோயோக்கு சிலுன்னு வாங்க நான்.
1: Las hojas caen y los hits suben. Buena radio. Buena radio.